ஆகாஷ்வாணி இம்ஃபால்கி நவுன ஹுதோக்சரிப தௌரம் யூடியூப் லைவ் சேட்டகி அதோம்ன கொய்டாபிப மணிப்பூரி ஃபிலிம் சைசிங் கண்பிரப்ப தௌரம் அசிட மதங்த ஃபங்ஜரிப தாபினிங்கி ஹான கண்பிரக்லிப இசை இசின சைனா ஃபிலிம் அசிடகி புஷ்பராணிகி நைட்டோம் கொஞ்சல்த தாலோம் குருமிம்ன சைரேங்க தீப் சின்னம்ன சைராங்க இசை இம தாபினிங்கி ஹான கண்பிரக்லி கண்பிரக்லிப மறுபசின யாய் ஹாய்ன சும்ன இபிரக்லி குடோல் தௌச்சரி யாயி இசை புனதாமினசை.

சினே சனால் தொய்பிதா சத்தவை யாரோ என்ன ஹையல் அவதுதி லோய் காரகி என கல்ல மானேனே மப்பாவும் துமு லாக்பதா ஹா பத்தவு நுங் சிவா நசாலோய் காதவை யாரோய் தவுராங் தும்பா லாங்கிரோ நசாலோய் புக்காஜரைகே தொய்பிகி மப்பாவு நுங் சிவதோ துமு லாக்பது மேலகிலே ভালো ভালোই বিয়ে মা আদু ওইরবাদি নং চলো না পাবগে মানাক্তে দেন থরাং কুম্বল ওইখরে